சரி சரி மபா ரிமா ரிமபனி மபா மபனிதா நிதா நிதா நிதா நிதா மபா நிதா மபா மபா.

சரி சரி சரி மபா ரிம ரிம ரிமபனி மவ மவ மபனி தான் பபனி நினைப்பா சரி சரி நினைதான் nini tata tiri tata nini tata tata tiri tata tata tiri tata tiri tata tiri tata tiri tata sada tiri ma tiri ma baba baba baba ni baba ni da tira tiri tata baba tiri ma tira tiri tata tira tiri baba ni tira tiri baba ni